அதே பக்தர்த்த குதே கேவுராச்சேரு கேளுந்தோ வெளேஷவா திமா கேவு.